அதாகப்பட்டது மகாஜனங்களே, இன்று ஜூன் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. இன்று இசை ஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த நாள். ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன், பெரிய பின்னணி எதுவுமே இல்லாம வாய்ப்புகளை தேடி போராடி இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய இசை பேர் அரசராக உயர்ந்திருக்கிறார் தெரியுமா? இதுதான் இசை ஞானி இளையராஜா. அவர் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் பாடல்களை தாண்டி என்ன விஷயம் தனிப்பட்ட ரீதியில சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில திறமை மட்டும் போதாது, தொடர்ச்சியான உழைப்பும் ஒழுக்கமும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் சாதனை படைக்க முடியும். சோ இன்னைக்கு நாம எந்த நிலையில இருந்தாலும் நம்முடைய கனவை நோக்கி ஒரு சின்ன அடியாவது நம்ம எடுத்து வைத்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகம் நம்மை கவனிக்க வேண்டும்னு சொன்னா, இன்று நாம் நம்முடைய இலக்கை கவனிக்க வேண்டும். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துகளோடு இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838554 சைபருக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொள்ள 0707 2838554 சைபர்.

0: News First பிரதான செய்திகள் வழங்குவது
1: இப்பொழுது ஒவ்வொரு இடங்களில் மறைந்திருந்து புள்ளியிட்ட காலம் முடிந்துவிட்டது. அன்றாட செலவுக்கு ரூபாய் 250,000 தருகிறது அரசு சம்பந்த
2: Asia Asset Finance, My First FD, Noted Commitment Kilegal, Fitch A Plus Madipede, Muthoot Finance in 55 Aadukalukku Metpatta Nambikkaiyudan, 25 Maadangalukku 13 Veetha Vatti, Alaiyungal 13.69, Lucky Wallet Udan, Mulumaiyaga Digital Sevai, Vidhimuraigal, Matrum Nibandhanaigal Porundhum, 2013 Aam Aandil 42 Lakh Nidhi Vaikka Chattathin Keezh, Ilangai Mathiya Vangiyal Urumai Petra Nirvanamaagum.
0: News First, Kaalai Neera Pradhana Seithigal.
3: வணக்கம். சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் மதிவதனி குமார்.
0: தலைப்புச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள பிரதான போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் 23 பேர் அடையாளம். தனிமையில் வாழும் முதியோர் வயோதிப பெற்றோரே போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களின் எளிமையான இலக்கு. பாதுகாப்பு தொடர்பில் போலீசாரினால் வழிகாட்டல் கோவை வெளியீடு. தேர்தல் முறைமை தொடர்பில் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம். பல்கலைக்கழக மாணவர்களுக்காக புதிய விடுதிகளை அமைக்க தீர்மானம். மழை அதிகரிக்கும் சாத்தியம். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் உயர்வு. 5 மாதங்களில் 19 மரணங்கள் பதிவு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகும் சாத்தியம்.
0: உள்நாட்டுச் செய்திகள்.
3: வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்த பிரதான போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் 23 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் அவர்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்தகைய குற்றவாளிகளின் 2ம் நிலை அல்லது 3ம் நிலை தரப்பினரே இலங்கையில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கும் இடையில் நேரடி தொடர்புகள் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். தனிமையில் வாழும் முதியோர் மற்றும் வயோதிப பெற்றோரின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசாரினால் வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது. தனிமையில் வாழும் முதியோர் மற்றும் வயோதிப பெற்றோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போதிய கவனம் பெறாதிருந்தாலும் தற்போதைய சூழலில் மிகவும் உணர்வுபூர்வமானதோடு அத்தியாவசியமான பொறுப்பாக இருப்பதாகவும் இலங்கை போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிள்ளைகள் தொழில் நிமித்தம் வெளியிடங்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வது அல்லது வேறு பகுதிகளில் குடிகேறுவது போன்ற காரணங்களினால் முதியோர் பலர் தனிமையில் வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதன் விளைவாக அவர்கள் பல்வேறு ஆபத்துகளுக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தனிமையில் வீடுகளில் வசிக்கும் முதியோர் குற்றவாளிகளின் எளிய இலக்குகளாக மாறக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கூடுதல் அவதானம் செலுத்துமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையான சிலர் பணம் மற்றும் தங்க நகைகளை அபகரிக்கும் நோக்கில் இத்தகைய தனிமை வீடுகளை இலக்காக கொள்வதாகவும் தங்களது குற்ற நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சில சந்தர்ப்பங்களில் கொலைகளில் ஈடுபடும் சம்பவங்களும் அண்மை காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிமையில் வாழும் முதியோர் மற்றும் வயோதிப பெற்றோர்கள் வசிக்கும் வீடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து போலீசாரினால் வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் போதுமான வெளிச்சம் கிடைக்கும் வகையில் மின் விளக்குகளை பொருத்துதல், அறிமுகமற்ற அல்லது நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படாத நபர்களை எந்தவொரு பணிக்காகவும் வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்த்தல், அயலவர்களுடன் நல்லுறவை பேணுவதன் மூலம் பரஸ்பர பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல், தனிமையில் வாழும் முதியோர் தொடர்பான தகவல்களை கிராம அலுவலர் மற்றும் போலீசாருக்கு அறிவித்து அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்தல், முதியோர் எளிதில் பயன்படுத்தக்கூடிய கையடக்க தொலைபேசி ஒன்றை வழங்கி அதில் பிள்ளைகள், உறவினர்கள் மற்றும் போலீசாரின் தொலைபேசி இலக்கங்களை பதிவு செய்திருத்தல், அவசர நேரங்களில் தொடர்பு கொள்வதற்காக அத்தியாவசிய தொலைபேசி இலக்கங்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்தி வைத்திருத்தல். உதாரணமாக பிரதேச போலீஸ் நிலையத்தின் தொலைபேசி இலக்கம் 119 அவசர சேவை, 1990 சுவசெரிய அம்புலன்ஸ் சேவை, அருகிலுள்ள அயலவர் மற்றும் குடும்ப மருத்துவரின் தொலைபேசி இலக்கங்கள் ஆகியவற்றை பெரிய எழுத்துக்களில் எழுதி எளிதில் காணக்கூடிய இடத்தில் காட்சிப்படுத்துதல், முதியோர் மற்றும் தனிமையில் வாழும் பெற்றோரை பராமரிப்பதற்காக நியமிக்கப்படும் வெளிப்புற நபர்கள் பராமரிப்பு நிலையங்கள் அல்லது வீட்டு உதவியாளர்களின் சேவைகளை பெறும்போது அவர்களின் பின்னணி தொடர்பாக முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்கள் வசிக்கும் பிரதேச போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் அறிக்கையை பெற்ற பின்னரே அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்ளுதல் என்பன போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிகாட்டல் கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களாகும். எனவே பெற்றோரையும் முதியோரையும் தனிமைப்படுத்துவதை இயன்றவரை குறைத்து அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பில் தொடர்ச்சியான அக்கறையுடனும் கவனத்துடனும் செயற்படுவதன் மூலம் குற்றச்செயல்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு தடுக்கும் வகையில் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். பல்கலைக்கழகங்களின் 16,000 மாணவர்களுக்காக 55 புதிய விடுதிகளை அமைப்பதற்கு கல்வி மற்றும் உயர்கல்வி பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 1,600 மாணவர்களுக்காக 5 விடுதிகளும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 600 மாணவர்களுக்காக 2 புதிய விடுதிகளும், சபரகமுக பல்கலைக்கழகத்தின் 2,200 மாணவர்களுக்காக 7 விடுதிகளும், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2,000 மாணவர்களுக்காக 2 விடுதிகளும் புதிதாக அமைக்கப்படவுள்ளன. ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் 1,200 மாணவர்களுக்காக 4 விடுதிகள் அமைக்கப்படவுள்ளன. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் 2,200 மாணவர்களுக்காக அமைக்கப்படவுள்ள விடுதிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். ஊவாவெல்லச பல்கலைக்கழக மாணவர்களுக்காக 6 விடுதிகளும், வவுனியா பல்கலைக்கழகத்துக்காக 4 விடுதிகளும், மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்காக 2 விடுதிகளும் ஸ்தாபிக்கப்படவுள்ளன. வயம்ப பல்கலைக்கழகத்துக்காக 4 விடுதிகளும், ருகுணு பல்கலைக்கழகத்துக்காக 4 விடுதிகளும், திருகோணமலை வளாகத்துக்காக 2 புதிய விடுதிகளும் அமைக்கப்படவுள்ளன. கம்பஹா விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் 400 மாணவர்களுக்காக 2 விடுதிகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் விடுதி வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பொதுத் தேர்தல் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை எதிர்வரும் 15 தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடைக்கப்பெறும் அனைத்து கருத்துக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி இறுதி அறிக்கையை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள தேர்தல் முறைமையை சீர்திருத்தம் செய்வதற்காக விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஒருவருட காலத்துக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். எதிர்வரும் 8, 9 மற்றும் 10 தேதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த 3 நாட்களிலும் தமது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யுமாறு சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷேலா சமரவீர பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: மக்களுடைய வருமானத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கணும். என்ன பண்றது, இதுக்கு மேல என்னால என்ன சொல்றது, பார்ட் டைம் வேலையும் போக முடியாது, அடிஷனலா வேலை எடுத்து தேடும் செய்யவும் முடியாது, தூங்குறதுக்கே டைம் போதாம இருக்கு அப்படின்னு யோசிக்க கூடிய நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய மாத சம்பளத்துல இருந்து நீங்க சிறுக சிறுக சேமிச்சு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதை பிக்ஸட் டிபாசிட்ல நீங்க போடுங்க. பிக்ஸட் டிபாசிட்லயா யார் நமக்கு ஏத்த மாதிரி காசு தருவாங்கன்னு சொன்னா, செலான் பேங்க் இருக்கக்கூடிய பிக்ஸட் டிபாசிட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா செலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 9.5% வட்டியும், 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 10% வட்டியும் வழங்கப்படுது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலான் பேங்குக்கு வாங்க, இல்லனா 011-200-8888 இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. அப்படியே அந்த நம்பருக்கெல்லாம் போன் பண்ணும் போது இன்னொரு போன் காலும் பண்ணிடுறீங்களா, இதுவும் உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த ஆகாரங்கள் கொடுக்கறது அப்படின்னு தேடி தேடி பார்க்கக்கூடிய நீங்க தேடி பார்த்த விஷயங்கள் சரியா பிழையான ஒரே ஒரு போன் கால்ல பாத்துடலாமா? அந்த நம்பர் இதுதான், 011-400-724-724. இது நாங்க்ரோவோட கேர் லைன் நம்பர். நெஸ்லேல இருக்கக்கூடிய குவாலிஃபைட் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இதன் ஊடாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி நம்ம காலாகாலமா கேட்டுட்டே இருக்கோம். காலம் போய்கிட்டே இருக்கு, கண்ணாடியை பார்த்தா எங்க நம்ம கருப்பு முடிய காணா அப்படின்ற மாதிரி இருக்கா? கவலையை விடுங்க, 10 நிமிஷத்துல நீங்க ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு லுக்குக்கு மாறுறதுக்கான வழிவகைகள் வந்தாச்சு. ஸ்மார்ட்டான செலெக்ஷன் அது. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தலைக்கு டை அடிக்கும் போது பவுடரை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கி தலையில அப்ளை பண்ணி ஒரு 30-40 நிமிஷம் தலையில வச்சிருந்து பா எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி கையில் சொடக்கு போட்டு சொடக்கு முடிக்கிற டைம், தலைக்கு நம்ம ஷாம்பு போட்டு கழுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். சீக் பிளாக் அண்ட் ஹேர் கலர் லிக்விட் நம்ம பயன்படுத்துறது. கறிவேப்பிலையின் நற்குணங்களோடு 130 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய சீக் பிளாக் அண்ட் ஹேர் கலர் லிக்விட் 10 நிமிஷங்கள்ல நமக்கு ஒரு யூத்தான லுக்கை கொடுக்கும்.
1: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
2: மொட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். மொட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
3: LB லீசிங் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்திற்கும் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை இன்றே அழையுங்கள். 011-200-200.
4: அதற்கான ஒவ்வொரு வாரமும் 55
5: தமிழ் பேசும் மக்களின் சக்தி.

0: மக்கள் குரல் வழங்குவது ஏசியா அசெட் பைனான்ஸ் மை ஃபர்ஸ்ட் எஃப்டி நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகள் ஃபிட்ச் ஏ பிளஸ் மதிப்பீடு முத்தூட் ஃபைனான்ஸின் 55 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம்பிக்கையுடன் 25 மாதங்களுக்கு 13 வீத வட்டி அழையுங்கள் 13.69 லக்கி வாலெட்டுடன் முழுமையாக டிஜிட்டல் சேவை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும் 2011 நிர்வாகச் சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கியால் உரிமை நிறுவனமாகும்
1: தீவப்பகுதி மக்கள் கடலோர மற்றும் ஆற்றங்கரை கிராமப்புற மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தையும் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளையும் இணைக்கும் முக்கிய இணைப்பாக படகு போக்குவரத்து விளங்குகின்றது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் இந்த எளிய போக்குவரத்து முறை உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கிய அடித்தளமாகும். எனினும் கடல் போக்குவரத்தை நம்பி வாழும் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மக்களுக்கு கடந்த 6 மாதங்களாக அரசு போக்குவரத்து படகு சேவைகள் முன்னெடுக்கப்படாமையினால் நெடுந்தீவு மக்கள் ஆதங்கம் வெளியிடுகின்றனர். நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலிருந்து புங்குடுதீவு குறிக்கட்டுவான் இறங்குதுறை வரையான நெடுந்தீவு மக்களின் கடல் போக்குவரத்து சேவையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான குமுதினி வடதாரகை நெடுந்தாரகை போன்ற அரசு படகு சேவைகள் கடந்த காலத்தில் இடம்பெற்று வந்தன. தற்போது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக குமுதினி படகு பழுதடைந்த நிலையில் அதன் சேவைகள் முடங்கியுள்ளன. அதே போன்று வடதாரகை படகும் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பழுதடைந்துள்ளதுடன் நெடுந்தார படகும் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக பழுதடைந்த நிலையில் சேவையில் இல்லை எனவும் அந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு மக்கள் அரசு படகு சேவைகளின்றி தனியார் படகுகளில் பயணிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு மக்களுக்காக 3 தனியார் படகுகள் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலிருந்து குறிக்கட்டுவான் இறங்கு துறையிலிருந்து 3 படகுகள் மாவெளி துறைமுகத்துக்கும் சேவைகளை மேற்கொண்டு வருகின்றன. எனினும் இந்த படகு சேவை சீரின்மையினால் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலிருந்து புங்குடுதீவு குறிக்கட்டுவான் இறங்குதுறைக்கிடையிலான 8 கிலோமீட்டர் கடல் பயணத்தை மக்கள் மிகவும் சிரமத்துடன் எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். தனியார் படகுகளுக்கு நெடுந்தீவிலிருந்து குறிக்கட்டுவான் இறங்குதுறை செல்வதற்கு 1 நபருக்கு 1 வழி பயண கட்டணமாக 250 ரூபாயும் 2 வழி பயண கட்டணமாக